வேற்றுமேஸ் எல்லாற்றோவும் போவேனா கலிஃபோ லாஸ்பண்டு முக்கியலாம் செல்வன் இடத்து கிறிஸ்தோ லேன்ஸ் இம்மா கிரினோ மட்டோங்கோ ஃபார்ண்டு நம்பர் 2040 கோபோசின்ட்வா முயோபா குவாபாத்தா குத்விசட்டாபாக்கா அப்டோங்கி முடிசே நம்பலோ ஜெஃபிலோஃபாம் Lezo sa maswabi zena niswali ili felile mia oska muhela za likepelo manzi wana kacheno.